குளிரோளங்கள் வீசும் ஓரோரங்கள் தீரங்கள் பூ வந்து மோகம் கூட மோகம் போனே.